அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.
2: Guys!

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சி நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

பாடல். நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாகம் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான செங்கல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: சொல்றதுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிட்டு
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதாடா பாடுதாடா பாடு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனிய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வள்ளி திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, படாபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்தவரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாளர் மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசம் என்ற எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில்
லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வெளியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் வி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான், அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவுக்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவுக்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி 2 மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு. ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

சமத்தாழ்வா எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சத் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

பிறக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள்.

ராஜன் கைகள் மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி AM ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். AM ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் AVM ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ்ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் CR சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் AVM ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் AM ராஜா, ஜிக்கி, 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் 10 மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவுக்கு மிகுந்த சிரமத்துக்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏ வி எம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ராவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் சந்திரகலாவும். ஏ வி எம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, சோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்திரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

விளக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மதுவண்டோ. முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம்தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?

0: പൊരിന്തു കൊണ്ടേനോരു അനുഭവമേ അനുഭവമേ. എഴിൽ മുഖമേ ഇളമതി മുഖമേ, ഉൻ ഇതയത്തിൽ വിഴന്തത് എൻ മുഖമേ എൻ മുഖമേ.
1: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம், கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர், கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, மங்கள நாயகி கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர் தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திரகுமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான், அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத். சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை. யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூற்றான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வரராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதே இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

நான் சூடும் மாலை கண்ணி கொண்ட கைகள், நெய் கொண்ட தீபங்கள், மை கொண்ட கண்கள், பூவும் பொட்டும் மேவும் பெண்மை,

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗലനായികി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ ടി സി മെത്തവർ, ബി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മഹിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക മുടിയുമാ. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணிராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70 இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73

நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் யேசுதாஸ், சுஷீலா முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

அசைவில் அழகெனும் ஓவியம் எங்கே உன்னை

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன். காட்சியில் MGR நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுழல்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலேயில்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Words can just express. Love is gamble with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில். ஜீவி பிரகாஷ்குமார் இசையில் கானா பாலா குரவி நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையின்.

0: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவி பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து டக்குனு டக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவள் கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இதோ பாடல்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஏஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் இறையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காற்று நின்றேன், நிலைமை பொறு நிலைமை உன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது, இதோ பாடல் காட்டுலையில்.

0: சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
1: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கினம் சுடி தருமே தங்க பெண்ணு.
0: இதோ பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சிவ் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சில்.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜே கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவு சாரன் செய்யும் என்ன கொஞ்சம் மலையில் உன் பாசம் கெஞ்சும் நெஞ்சும் உன்னை செய்யும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

பாடல் எதிர்க்கும் துணி தினம் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யூனியன் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவதற்குள்ள ரெண்டு காதல் சிறியில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனும் அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மணி குரலில் பாவிஜய் வரையில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

மாற்றங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்ப தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலி குரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், என்னும் போல வாழ்க்கை நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்கே ஒழுங்கேடா. இது பாடல் 1 பார்ப்பில்.

நிறுவனங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுனியன் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீம் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரிவில் இருந்து என்ன பெத்த தேவதையே, என்ன பெத்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரமுனியே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்ப்புமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்ப தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: தானா வெல்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தானான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட கர்வூர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது, ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தெரியல நேரத்துல
1: நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும்.

0: திருச்சி அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில்? விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து புருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் பர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ரூமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் தி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரையிலிருந்து அன்னை யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சியான நடிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காற்றலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காற்றலில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது உபதிரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம், நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோல் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: நான் வரேன். ஓ சித்தன் இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர காட்டுமல்ல.

0: முத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.
2: எந்த வீடு
3: சொல்றேன்?
2: நான் பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன்பா.
2: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
3: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரதாவே ஆயிட்டீங்களா?
2: அது

0: அப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

காட்டலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல் பாடல்களுடன் காட்டிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காற்றலையில் ஒலித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காற்றலையில் ஒலித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகரத்திலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகள்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாட்டன் சரிதா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்.
0: இதோ காட்டிலேயே

0: நேயர்கள் இசை குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டு இட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதலி என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்துமே ஏன் கண்ணீரென்றே கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Which is a thing I've described.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் தெரியும், ஜீவி பிரகாஷ் குமார் இசையில் கானா பாலா குரலி நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையின்.

0: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரிந்து குளிர் காந்து கொடுமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து டக்குனு டக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவள் கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இதோ பாடல்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிரில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ற சுத்ததே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கெத்து ஆனது, இதோ பாடல் காட்டுலையில்.

0: மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
1: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடிதருமே தங்க பெண்ணு.
0: இது பாடல் கட்டளையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில் லெஹோன் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம் குரலில் கோ சேஷாவரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால் கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் ஃபார்ம்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

அறிந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் பிரிவில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் டோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜே கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவில் பாடல் பூக்கும் பூவு சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மலையில் உன் பாசம் கெஞ்சும் நெஞ்சம் என்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

Tchau.

குரலியில் பி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுவன் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவதற்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலையில் இருந்து அலசி எடுப்பேனே, அடைக்காலம் அமைத்து தகுதவன் தானே. இதோ பாடல்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் பரதா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மணி குரலில் பாவிஜை வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

சுரங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க்கோ, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்கே ஒழுங்குடா. இது பாடல் 1 பார்க்கிறேன்.

இசைக்குழுங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீம் திரையில் சி சத்யா குரலின் உமாதேவி வரிவில் இருந்து என்ன பெற்ற தேவதையே, என்ன பெற்ற தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊறும் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணிய ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்ப்பது, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: கன்னிமலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட கரூர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவான் இந்த தரிலான
1: நான் பாத்துக்கிறேன்.

0: மகிழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில், விவேக் நேருவின் இசையில் மாதவன் வரியில் இருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் பென்பா திரையில் பார்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ரீமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமா இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரையிலிருந்து அன்னை யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளை.

நிகழ்ச்சியாளர் இருக்கிற நாம் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்ப தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகிய பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதேயமா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரிணாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைன் ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனிய நடிகர் நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்தவரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, படாபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்தவரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங் கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்தில் டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில்
லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வெளியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். வி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் வி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்ற திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் வி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் வி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான், அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரேவானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி 2 மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைன் ஞானலேகம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

விளக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள்.

கைகள் மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள் மயங்கும் உள்ளங்கள்.

விளக்கும் வெள்ளங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி AM ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். AM ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, வி சரோஜா தேவி, நடிப்பு சுடர் AVM ராஜன், நவரச திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ்ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் CR சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் தன் மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் AVM ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் AM ராஜா, ஜிக்கி, 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் 10 மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. கே எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவுக்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஈவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி மற்றும் நடிகை திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் சந்திரகலாவும். ஏ வி எம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, சோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

மல்லிகைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மதுவண்டோ. முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயக்கியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன். மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாய் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசன் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?

மதுக்குடமி நான் புரிந்து கொண்டேன் ஒரு அனுபவமே அனுபவமே. எழில் முகமீ இளமதி முகமீ

0: திருமது கொடமி நான் புரிந்து கொண்டேன் ஒரு அனுபவமே அனுபவமே. எழில் முகமே இளமதி முகமி உன் இதயத்தில் இழந்தது என் முகமே என் முகமே.
1: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசன் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, மங்கள நாயகி கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 80 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவுக்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி என்ற திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 63 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத். சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை. யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூற்றான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வரராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதே இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகி அவங்க நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, பாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

சூடும் மாலை கண்ணீ கொண்ட கைகள் நெய் கொண்ட தீபங்கள் மை கொண்ட கண்கள் பூவும் பொட்டும் மேவும் பெண்மை

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. ബാലിയൻ പാടൽ കെ സി എമിട്ടവർ, വി കുമാർ. നേയക്കളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിച്ച് മഹിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നിഘഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക മുടിയുമാ. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கும் உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70 இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73 ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, கனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்

சிந்தாமல் சிந்தும் புன்னகையில் நான் மூன்றாம் தமிழை பார்க்கின்றேன். கண்ணை உந்தன் இடையசைவில்

பொலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது உபதரம் செய்ய வேண்டிய உண்டு. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவி கூடிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம், நகை நட்டு, காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நிறைய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்டுமாறு

0: அத்தனை இல்ல, நான் போறேன்.
1: காட்டு மல்லிகை

0: மொத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.
2: உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை.
1: எந்த வீடு
3: சொல்றேன்
1: நான்? பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
3: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரதாவே ஆயிட்டீங்களா?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்னு

காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

0: தென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ITR லண்டன் கலையகத்திலிருந்து. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும்படி நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலைகளிலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.
2: Guys.

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாள்.

0: பண்ணுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா. பாவம் சென்றா என்று பாருங்கள் என் ஆனந்தத்தை.

நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால் இதவர்

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவாகி விட்ட மாதிரி இருக்கு.
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான செங்கல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிலம்.
0: என்ன முழு நிலவா?

0: அப்பாட்டோட எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர்தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிட்டு இருக்கு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜி கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மலையில் உன் வாசல், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

too.

கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிந்தவன் திரையில் டி இமான் இசையில், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியில் இருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யூனிட் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனும் அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் 1 பார்ப்பில்.

கோளங்களோடு இணைந்து உள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீம் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்ன பெத்த தேவதையே, என்ன பெத்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

கோலை கோலங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணிய ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: வெல்டிங் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு. நம்ம முத்துவோட அப்பா கூட கர்னூர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரெல்லாம் வருவா இந்த தெரியல?
1: நான் பாத்துக்கிறேன்.

0: இகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வேன் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் இளங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இனிமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன்.

பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் தி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னை யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சி ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தன் திரையில் அன்னிரு திசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்.
0: இதோ காட்டிலையில்

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் SPB குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரெண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Words can just express. Love is gamble with years of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேருக்கு தெரியும், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையின்.
2: ஒன்னா.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து கொடுமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா?
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்று சொல்லை தாங்க வந்தென்றால்,
1: இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்று கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் இறையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே கண்ணந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டுலையில்.

0: அங்கறிக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணு.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில் லெஹான் ஜேம்ஸ் இசையில் ஸ்ரீ ஸ்ரீராம் குரலில் கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடைபெறுவது
0: உங்கள் அன்பின் ஜலினாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இரு பாடல்கள். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான, அற்புதமான, புதிய, பழைய, இடைக்கால, நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்களாக. முதலில் காற்றலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒளிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காற்றலில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன். ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். நிச்சயமாக திருமணம் என்பது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய உண்டு. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் நிச்சயமாக அதை சென்றடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள், உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும், தப்பிருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்றதை இன்றைக்கு அதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம், நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோல் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம்தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

0: நான் வரேன். ஓ சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: காட்டு மல்லி

0: மொத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.
2: எந்த வீடு சொல்றேன் பாட்டி? உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன்பா.
2: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
3: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரதாவே.

0: ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லாங்க.

காட்டலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி காட்டலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி, அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல் பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து. காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல் பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக

அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒலிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒளிந்திருந்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கஷ்டமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒளிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து எனக்கு கூறுங்கள்.

0: நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகரத்திலிருந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கரண். இதுவரை நேரமும் என்னோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனிய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, படாபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் வி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி பின்பு அதிலிருந்து இயக்குநராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில்
லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வெளியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமர். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி 2 மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நினைத்து கொள்ளுங்கள் ஆனந்த பந்தங்கள், அணைத்து கொள்ளுங்கள் அன்பான சொந்தங்கள், மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள், அனைத்தும் தெய்வ

கைகள் மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, வி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் 10 மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவுக்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம்தான். ஈ வி எம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ராவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏ வி எம் ராஜனும் சந்திரகலாவும். ஏ வி எம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏ வி எம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயக்கியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே யேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள், இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?

மலரை தொட்டதில்லை, அதில் ஒரு முத்தம் இதழ்களில் பட்டதில்லை. காயம் படாதது உன் இதழை, அதை கண்டதும் புரிந்தது

0: திருமது கொடமி நான் புரிந்து கொண்டேன் ஒரு அனுபவமே அனுபவமே. எழில் முகமி இளமதி முகமி உன் இதயத்தில் விழுந்தது என் முகமி என் முகமி.
1: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல். இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி. மங்கள நாயகி கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர் தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத். சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை. யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூற்றான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வரராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதே இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம். அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு. என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

நான் சூடும் மாலை கண்ணி கொண்ட கைகள், நெய் கொண்ட தீபங்கள், மை கொண்ட கண்கள், பூவும் பொட்டும் மேவும் பெண்மை பூ.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി മെത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നിഘി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക മുടിയുമാ. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணிராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70 இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73 ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோர வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.
2: Guys,

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: சோகமா இருக்க. இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
1: அது வேற இது வேற. போய் எடுத்துட்டு வாமா.
2: குர்குரு

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாகம் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு.
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.
0: என்ன முழு நிறவா?

0: கஷ்டத்தை உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது?
1: அக்கா.
0: அக்காவா? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா. எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதாடா பாடுதாடா பாடு பாடு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையின் திபுனினா தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜே கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் கூடு, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

Tschüss.

கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிந்தவன் திரையில் டி இமான் இசையில், ஜிவி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுவ வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவதற்குள்ள ரெண்டு காதல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

இசை கோலங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்த வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜை வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்ப தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் 1 பார்ப்பில்.

நிறுவனங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீன் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரிவில் இருந்து என்ன பெத்த தேவதையே, என்ன பெத்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இது பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா, ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணிய ராகமா. பார்வ கற்பூர தீபமா, ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்ப்பவே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்ப தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: தான் பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு. நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது. வேற யாரா வருவா இந்த தெரியல நேரத்துல?
1: நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: இசையை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில்? விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் தி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னை யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி ஆரங்கரிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்ப தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திவையில் அன்னிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலேயில்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Words can just express. Love is gamble, with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்று பேருக்கு தெரியும், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையும்.
2: ஒன்னா.

0: நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், பைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடுமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா?
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து டக்குனு டக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இதோ பாடல்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் விட்டு கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் இறையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது, இதோ பாடல் காட்டுலையில்.

0: அங்கே அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணு.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், ஸ்ரீ ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று, உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலு.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால், கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி. கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டூயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானாவரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை. ஏனிய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, படாபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்தவரம் ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டூயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் பட தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங். பீம்சிங்கின் பிள்ளைகளில்
லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார். லெனின் லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். பி கண்ணன் பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் வி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் என்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமர். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி 2 மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மா

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நடக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் பத்து மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் பத்து மாத பந்தம். இந்த திரைப்படத்துக்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி, பத்து மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவுக்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம்தான். ஈவிஎம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ராவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, சோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்திரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடல் எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ்.

விலைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மதுவண்டோ. முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஈம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயக்கியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன். மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?

தொட்டதில்லை தொட்டதில்லை, அதில் ஒரு முத்தம் இதழ்களில் பட்டதில்லை. காயம் படாதது உன் இதழை, அதை கண்டதும் புரிந்தது

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசன் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 80 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார் வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 63 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூற்றான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வரராவ், சாவித்ரி, யமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா. வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு. என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக

நான் சூடும் மாலை கண்ணி கொண்ட கைகள், நெய் கொண்ட தீபங்கள், மை கொண்ட கண்கள், பூவும் பொட்டும் மேவும் பெண்மை பூ.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട ത്രിപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി അമിത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆர், யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ.

കൃഷ്ണൻ പഞ്ചു അല്ല, എം കൃഷ്ണൻ നായർ എന്നും മലയാളി. പാടൽക്ക് ഈസ്യമിട്ടവർ മെല്ലിസമനർ എം എസ് വിശ്വനാഥൻ. ആം, இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70s இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73 ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் யேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல், விஸ்வநாதனின் இசையமைப்பில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து

உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மிளந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

வருது, சந்தோஷ நெனப்பொரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. இந்த மாமனோட

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோர வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: மா சாப்பிடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற போய் எடுத்துட்டோம்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது இசைக்கூளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: பார்த்தது. நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாகம் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான செங்கல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

0: எனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லிக் கொடுத்தது? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளிவி.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்துல இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு, பாடுதாதா, பாடுதாதா, பாடு.

பார்த்தார்களே, இத்தோடு இசைக்கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசைக்கோலங்கள். உங்கள் அன்புக்குரிய பானு, நன்றி வணக்கம். அன்பு